Mase aje lame de kalhya namtar ki ri juta khase yoshe mase namtar mi ju war sik che jang so se chini tha jang so se jue go yu ba mase tum sam ki chang che mi ju wa tha chup si na ba yin ne yoshe da yin ne le te ta chang me gu ku ze ta ki meng si ti jin ku ki je ba mase namtar mi ju war tue mu to den pie ji du ki ri yang nyam chu chu yoshe 电车送车,真库接不提,推梦开去电片,东林接特别银别强烈,阿吉拉木火,人群起,同千不接不马歇,真库那错,强出面提下,插电片,南塔东岳,出现托面接接下,真库多,大铁特别,真库连当提银年,阿吉拉木丢开始起,南塔热阳起,电位古接开进行他,古库接特别开进行一年之下。

0: tūsō, tēn nūpā, ngwēn sē tūbū chīrū rūgū yūpshī. Hō sī, gāp tī tū, pēp gyū kī sācā jēn tū, chū sārpā jīr nā tū mī pātāng. Kē lūng kī shūr chū, chū wū jē jē kī, shūr gyū ngū kī gā jē chāng, chū chā kā shē sūng kī yū jē jū tū. Nī tū, yorob kī sācā māng bū shīk tū, chū sē tō wā tāng, chār bū ngū wē nām shī gyūn tū dēn tī, lē yīn zāng bū tāng, tū nū zāng bū sō, zāng bū māng bū shīk kī. Chūnē, lū gyū kī mā shū sū jā pū tī, ngū sō gēn jīn lā shū gīn tēp mā sī, yū gu chū sīng lā hiāng shū gīn tēp yū pshī. Mī ngā hiāng lē yīn zāng pū tāng tū nō zāng pū, chū lēm lā shū gīn ngū sē tū pū pā pū tāng. Zāng pū tūng pū kā jī kī, chūnē mā chā pē gīn kī, chū sīng gyūn dēn tār tē gā chū gyūr gāng gō tēp tī, chū lēm gyūn dō tēng māng tōng gu gī dū jī jū xiāng. Hō sī, mīng ār ār bēsī rī gui tī kēw lōng shūr gyōk shū kī tūn sām sū lēp yu bāt tī. Kēw lōng shūr zē tāng tī xīn, lō dār mē gyū tū shūr huē, chū gyūn chē shū sū lēp hē ngūn zīn chē xiāng. Kōng kī, dī lū yō rōb kī zāng bē chū nē mā huē, tē gē gyū gēn nī dū gyū tū chē chū pā cē mī dāng wā tāng. Gyūn tū ngā, chū zē tō huē nām shī dēn bē gēn kī yīn pā lē. Kēw lōng kī shūr chū nyōng tū jīn bē mī. Chārpa nyōng huē, sāng wē kī shūr gyōng nyōng tū zhūgu yūpa tāng. Kāng sō mī tāng huē, jī gōr kāng chū tsāng mā sē zhūn zhūgu yūpa mā sē. Chū sē tō huē, lēng gīrū ngā huē zā chāk tū jīng yū. Nē sū tēn zhē wāk tū, kēw lōng kī shūr chū nī tī lē tōk tī chū sā bē zhūng kōng kē jīng shik tū kūr yū. Kē sī kēw lōng mē cī, nē sū tē wē cēp chī rū zhō sī jī jū tū. Angalaki gesa luan da nye, langkwa le de ti xiaqiu su chu zu xi zam gyu ci. Bei kun zha xing qin, dung duo chong gish ki, kun zha zang bui pa gyu tu jo gu yu pshi. Long xiu na, langkwa ki di zhe keng pa tang, a le ku shi pan zhu cu wong qi xing qi. Chu lun to, ar dam le chu pi, rak jing ki xi kun rak zam chu bi pa ti nye. Zhong ku nu gu zhuk chun, ge zhou chu zha zhuk pi, zhun gen ku rui. Kai kai chu shu lo kan ki e zhun qiu yu yin bi shi. Kai kai chu shu lo kan ni, an ge la ki me yong zang bu ti, kun zha zang pu, pe gu rim ge sar bi ki rim bu sun ba ne bu tang. Lo dun chu kor am ni, lo dong se, zhang wa nye dong ga tang dun ju du ni xin ke yu bi shi. Nam zhang ti zhun xin qi, lo de de qiang yong lo dong se, chu su ji wa ge dong ap ge chu ju ri chu xin ke tang. An ge la ge yong ki, ge qi ngab ju yin ki, lok ju gui gu gong ti. Ge gab ti, lok shu ma la ki, ga dian zo wei zhe zik tu, kyul gu zhe tu. Tu yu rin bu na, lok shu ka tang wei wang ki. An ge la ki, so le jen ki pi rim tang, ben jor tang, ji zu pi ge le, cun zin qin bu bo yu. La ba tu, tian du tang, lok ju mang wei du su. Lok shu ko ju dian bu mi pi ne tun, jung ngun se tu bu yu jin. Kai kai chu shu lo kang zhun xin qi. Lo kuo zhu nu pe, ngun se tu pu qi zhu zhu gu ma si. Te tong, lo shu nyum zhi tang, chu lo ngun guo zu ki, chuk du nu bu dian te. Ge yong ki lo cha, ti wei lu gi chuk pi, di gyo yang tu gu zhi tu. Ta lu dang wa ke pi, si juan ni ni. Jia bian ki qia gen kang yang mei pa, guo dan shu gu kep zha qi ti. Lo ngu ge ju ge ji kuo hui, ni mu shi. Nian tie, jia bian ki wu xiu lun qin, gao shi zao miao hi. Ga bo zhen bo, meng zhu ki nye jian bo ju pi, qun bu ji si. Jin gu mi bu qiu gang le, qun bu xu bu ma si. Qun bu zhu ngui yang zhu pa tang. Jia bian gu su lun qin, xiao quan jin ci lang suo, nang lun bun ri tang. Zhang wang mang zu dang ki, tu zhen bun ri ki. Jin gu mi bu qiu gang le, qun bu xu yu pi si. Jia bian ma pang ti guo da xu bie chen su ni mo, jia bian ki ye ru si zong bie. La tian zhe le tie bu qi bu ti ni, lu gu ki chang dian le pong tu dang wa tang. Xi bie le zhen long jie bu, mo chu ju zhi ji ki ge ji zhi lem le chu kin lang wo jie yin la. Zhong gu su bie, yi xi ye nui zi bok bie ge gup ki, mi mang ki zi tong le nui zi cip qin dang wo xi gian xi. Zhong gu jo ni, jia bian jo le zhi du nian bu tang. Guo dam chak bu dan yu shi. Zhen zu ki nang yi le guang dan me xu ba. Ma tuan jian tu ga luo qi ge ru gui di ji ge su dan hu. Nin du sun jie wan wa qi ba la so pie. Jia bian si xiong ki ju ngian de da le. Ge ke qi nang ki ling chuo ki guan ju tang guo dam dan yu shi. Jabinki, Nanjorki, Kurka Dutu, Jangunla, Samsi, Puzamya, Mepe, Ushu, Lunjin Siki, Wanki, Talu Dawankepezi, Junginini, Motu, Judiziki, Nimu Zacha, Shuti, Yin Sidensha. Yisiminhe, Jabinki, Maki, Jinlu Zapi, Kendoki, Chajula, Giji, Jisuki, Nibatu, Toksun, Chimbu Chagubamasi, Gango, Tajitu, Chagubi, Winzin Chetu. 嘉宾给咱们的盲亲一边给说，起初了珍珠级别某处浪体，每句谈车会难以随意不写。咱们的盲亲一边解说，东京体育局接近给那边团体，嘉宾马街人路去，珍珠某处浪不谈，某处去足球比划，你把托闲了这特没别，坚持过个别，文字他就头接一不写。 文件检讨两部手机跟去，嘉宾马街人路了，争取他进不去见面。嘉宾去业主多出去，陆局去，陆地要求去拍，关键没把握规定当地，争取某处看面临不含，争取能力再说其他前面是。开始找他们谈，不只谈其他，嘉宾去各大学一所，给其接近去内部抗力点拍，一切日谈人别拿。 嘉宾去拆迁用数每部所管不力，拆迁监督最突破，团队共建民族级，电票三不解决。嘉宾去大家老领导身边，责任去团结不变他。嘉宾去给各批往常点的浪费，某处谈，程序去几个级不含，然后程序局具体给其最新特殊级特殊，难免送民族级电票解脱。 文件告诉中央，模特托着动物呢，第三一级送了，所有结果规定动物拍摄。下面人心去，春节七冬七拍，各种没不少呢。高雄、江西、甘肃、天津、北京、西安、南，朝阳呢，冷肃拍过去呢，七冬未拍。明年嘉宾去，咱们去更多的电梯，接通高雄去，再通，关键没拍，没不少他。 我们先对会蒙特切度边南部团体，蒙特组织及其亲戚别提特特进行去。宁德春节拍过拍片给客接不应别讲呢。宁德那团体嘉宾继续去，且从南跟片那团系统去预备。文件杨家的蒙特监督局会，他们先给规定好，嘉宾去业主交卡去。 宁德村车往外这边贴，邻居去俺村里不谈，让的结果咱们先预备些。咱们的盲亲一边给说，这边去三万块钱，宁德村车新出三百七百块的单元，谈的你给这款去开领这边，宁德村车往外这边，过天月边给开这些，这原因是哪？
1: 嘉宾去三万块钱，宁德村车见证级别，盲团去命运别多少点不安全。让我送去手机款去，当晚级别去专业，嘉宾去五十六千，村山富士去，村山两米别提，嘉宾去听个农具去，给去老大接听，某处去两百多元不，看两不马塞，路过了让军让大顶食堂，路过去六七多零钱个银钱点下，听个嘉宾去过这明年，六十六千多接听，给客杨家的年间年数这些去，嘉宾去马街人路这边专业了，给钱基础去，二百多，差距点点别提，刚过他这头才过不堂。 某处就这几个，给其质量落点各种米去，松动加贵不了。陆局去调查检查店内企图就没上。帕克斯坦去追查对别村民，看看二去，熊来看去，该是伊斯兰部去的晚那片，西乡托康切莫西基南头月经，熊来看去，该群切莫没上，车就那片。 别种点土，别地摊，吃个碰碰，沾点我也不烫，扎把手下去。天哪，七十趟，闽南去，台南七十七八年，俺东女婿走松了，看看二去，主席级精品摊，毕竟迷茫草岗前毛了个片，俺把提示。俺东女婿走松了，到完就拍，帕克斯坦去，德松西中去，总理严苦看，看看二，中国片片。 Gwiji lamji ki, gwiji nyamli ki turim lingdi gup sumbar shu yupshi.
0: 토림 랭디 주지치 주지지 진핑